கர்த்தா பரம் பரம் பரமேஸ்வரம் புரஸ்பாலங் சதா சர்வதாங் சித் தாத்தாங் தயாலங் அச்சேதிய பேதிய நாமங் காமங் சமஸ்த உபராஜி சமஸ்தாம் தேரா ஜோ சாத்ரி சாந்தோ ஜலே ஹே சலே ஹே பீதே பே பிரபு ஹே அஜூ ஹே திச பேச புஜம் பிரயாத் சந்தே காகாதே அபாதே அனந்தி ஸ்ரூபே நமஸ்ரமான ஸ்மஸ்தி நிதானே நமஸ்தவங் நிர்நாதே நமஸ்தவங் பிரமாதே நமஸ்தவங் அகஞ்ஜே நமஸ்தவங் பஞ்சே நமஸ்தவங் அகாலே நமஸ்தவங் பாலே நமோ சர்வதேசே நமோ ஸ்ரபேசே நமோ ராஜராஜே நமோ சாஜே சாஜே நமோ சாஹசாஹே நமோ மஹமஹே நமோ கீத் கீதே நமோ ப்ரீத் ப்ரீதே நமோ ரோக் ரோகே நமோ சோக் சோகே நமோ சர்வரோகே நமோ ஸ்ரபோகே நமோ ஸர்வஜீதங் நமோ ஸ்ரபேதம் பீதம் நமோ சர்வஜானங் நமோ பிரம்தானங் நமோ சர்வ மந்திரங் நமோ சர்வ ஜந்த்ரங் நமோ சர்வ திருஷ்யங் நமோ சர்வ கிருஷ்யங் நமோ சர்வ ரங்கே த்ரிபங்கி அனங்கே நமோ ஜீவ ஜீவங் நமோ பீஜே அகேஜே பேஜே ஸ்மஸங் ப்ரசிஜே கிருபாலங் ஸ்ரூபே கோ கர்ம பிரணாசி சதா சர்வதா ஹ்ரித் சத்தங் நிவாசி சர்பட சாந்த த்வை பிரசாத் அம்ரித் கர்மே அம்ரித் தர்மே அகல் ஜோகே அச்சல் போகே அச்சல் ராஜே அட்டல் சாஜே அகல் தர்ம அல கர்ம சர்வங் தாத்தா சர்வங் ஜாத்தா சர்வங் பாணி சர்வங் மானி சர்வங் பிராணங் சர்வங் திராணங் சர்வங் புக்தா சர்வங் ஜுக்தா சர்வங் தேவங் சர்வங் பேவங் சர்வங் காலே சர்வங் பாலே அருவால் சாந்த த்வை பிரசாத் ஆதிரூபநாத் முருஜோன் புருக் பாரு சர்வ மாந்தன்மான தேவ பேவ ஆதுதார் சர்வபால சர்வகால சர்வகோபன காலு ஜத்தர தத்தர பிராஜி அவதூத் ரூபலசாலு நாம ஠ாம் ந ஜாத் ஜாக்கர் ரூப ரங் ந ரேக் ஆத் புருக் தார் முர்தா ஜோன் ஆத சேக் தேச ஓர் ந பிஹ் ஜாக்கர் ரூப ரேக் ந ராகு ஜத்தர தத்தர திசா விசா ஹோய் ஃபேலே ஓர் ராகு நாம கம் விஹீன் பேகத் தம் ந ஜாய சர்வ மான சர்வத்ர மான சதா மான சதா ஹே ஏக மூர்த்த அநேக தர்சன கீன ரூபானேக கேல கேல அகேல கேரன் அந்த கோ ஃபிர் ஏக தே பேவ ந ஜானஹி ஜிஹ் பேத ஓர் கதேப ரூப ரங் ந ஜாத் பாசோ ஜானஹி கஹ ஜேப தாத்மாத் ந ஜாத் ஜாக்கர ஜன்ம ரண் பஹீன சக்கர பக்கர ஃபிராய சத்தர சக் மானஹி புர்தீன லோக சௌதஹ கே பிகாய ஜக் ஜாபஹி ஜஹ ஜாப ஆத தேவ அநாத மூர்த்தாப் சபஹ ஜிதாப் பரம ரூப பனீத மூர்த்த புன் புக் பார் சர்வசபிரச்சியோ சிஜியம் பவகரண பஞ்சனஹார் காலஹீன கலாஸ் நுக்த காலபுர்க தேச தர்ம தாம்சோ பரம ராத பூத லக் பேச அங்க ராக நரங் ஜாக ஜாத் பாத் நாம கர்ப கஞ்சன் துஷ்ட பஞ்சன முக்த தாயகாம் ஆப் ரூப மீக அன் ஓஸ்தத் ஏக் புருக் அவதூத் ஹை கர்ப கஞ்சன சர்வஞ்சன ஆதி ரூப சூத அங்கஹீன பங்கநாத்மேக புருக பாரு சர்வ லாயக சர்வ காயக சர்வ கோ பிரத் பாரு சர்வ கந்தா சர்வ ஹந்தா சர்வ தியன் பேக சர்வ சாசன ஜானஹி ஜெஹ ரூப ரங் அரேக பரம வேத புராண ஜாக நேத் பாகத் நித் கோட் சிம்ரத் பிராண சாஸ்திர ந ஆவை வஹ சித் மத் பார் சந்த த பிரசாத் குண கண உதார மஹமா பாரு ஆசன பங் உபமான நாங்கு அனுபவ பிரகாச நிஸ்திர அநாஸ் ஆஜன பாஹு சாஹன சாஹு ராஜன ராஜ பாணன பாண தேவன தேவ மகான் இந்திரன் இந்திர பாலன பாலு ரங்கரண காலன காலன் பூதயங்க அப்பா பங்க அத்மித் பாரு குண கணதார் மோன கண பிரணாம நிர்பனே காம ஆத்மத் பிரச்சாண்ட மித் கத் அகண்ட ஆலிசா கர்ம ஆதிசா தர்ம சர்பா பிரணாடே அண்டன் பாடேங் சாச்சரி சந்த த்வை பிரசாத் கோபிந்தே மக்கந்தே உதாரே அபாரே ஹரியங் கரியங் நிர்நாமே அகாமே புஜங் பிரயாத் சந்தே சத்தர சக்கர கர்த்தா சத்தர சக்கர ஹர்த்தா சத்தர சக்கர தானி சத்தர சக்கர ஜானி சத்தர சக்கர வர்த்தி சத்தர சக்கர பர்த்தி சத்தர சக்கர பாலே சத்தர சக்கர காலே சத்தர சக்கர பாசே சத்தர சக்கர வாசே சத்தர சக்கர மானே சத்தர சக்கர தானே சாச்சரி சந்த் ந சத்திர ந மித்திர ந பரமங் ந பித்திர ந கர்மங் ந காயே அஜன்மங் அஜாயே ந சித்திர ந மித்திராய பரைய பவித்திராய பிரதிசாய ஆதிசாய ஆதரிசாய அக்ரிசாய பகவதி சந்த த்வை பிரசாத் காஸ்தே கே ஆச்சே ஜிதேசாய கே ஆபிஜ பேசாய கே அகஞ்ச கர்ம கே அபஞ்ச பர்மாய கே அபிஜ லோக கே ஆதித் சோக
के अवधूत वर्ण के विभूत करण के राजन प्रमय के धर्मंग तुझ के शोक वर्ण के सर्वा भरण के जगदंग कृत्य के छतरंग छत्रिय के ब्रह्मंग स्वरूप के अनुप अनुप के आद अदेव के आप अपेव के चतरंग बहीन के एक अधीन के रोजी रजा कर रही माक के पाख बया बै के गैबल गैबे के अफल गुना है के साहन साह के कारण कुणिंद के रोजी दहंद है के राज कर रही मैं के कर्म करी मैं के सर्वंग कली है के सर्वंग दली है के सर्वत्र माने के सर्वत्र दाने के सर्वत्र गौने के सर्वत्र पौने के सर्वत्र दिशा के सर्वत्र पेशा के सर्वत्र राजे के सर्वत्र साजा के सर्वत्र दीन के सर्वत्र लीन के सर्वत्र जाहो के सर्वत्र पाहो के सर्वत्र दिशा के सर्वत्र पेशा के सर्वत्र काल के सर्वत्र पाल के सर्वत्र हंतांग के सर्वत्र गंतांग के सर्वत्र पेखी के सर्वत्र पेखी के सर्वत्र काजा के सर्वत्र राजा के सर्वत्र सुख है के सर्वत्र पुख है के सर्वत्र त्राण है के सर्वत्र प्राण है के सर्वत्र दिशा के सर्वत्र पिस है के सर्वत्र माने सदैव प्रधान है के सर्वत्र जापे के सर्वत्र थापे के सर्वत्र पान है के सर्वत्र मान है के सर्वत्र इंद्र है के सर्वत्र चंद्र है के सर्व कलीम के परम अफीम के अकल अलम के साहब कलाम है के हुसन लवजू है तमाम रजू है हमेशा सलाम है सली खत नाम है गनी बल सकस्त है गरीब प्रस्त है बलांदल मकान है जिमन और जमान है तमी जुल तमाम है रुज नदान है हरिफल जीम है रजायक जकीन है अनेक उतरंग है भेद है भंग है जी जुल नवाज है गनी मुल्क राज है निरोकत स्वरूप है त्रिमुक्त भूत है पर भुगत प्रभ है सजुगत सदा सदैव स्वरूप है भेदी अनुप है समस्त उपराज है सदा सब साज है समस्त

சாது சங்க பராபத்தே நானக ரங்க மணன் ஹர் ஜேட் ரங்கிலா திசத்தணி ஜஸ்க பாகமதன் ஆசாழ தந்தா திசலக ஹர நாஹன ஜின்ன பாஸ் ஜக ஜீவன் புர்க தியாக க மானச சந்தியாஸ்